தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததல தத்துமி ததுமி தஜ்ஜனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த திமித்த தக்க

0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தத்திமி ததிமி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித தக்கிரு தம் தம் தக்கிரு தம்
1: தர்க்கபோ தனச்சீர் வீச்சக்கர தர்க்கபோ தனச்சீர் வீச்சக்கர கலு குத்து குத்து கத்து கொஸ்கர கலு குத்து குத்து கத்து கொஸ்கர சீட்கே தொடர் மன்மத்கர் சீட்கே தொடர் மன்மத்கர் சர் சலகர்